0: up.
1: தெருக்கடத்துக்கு தெருக்கடத்துக்கு தெருக்கடத்துக்கு